0: வாக்கெல்லாம் படுத்து
1: thirty five thirty five and thirty five forty four.